கூடுசவ் சார் கூடு மண்டப கூடு மாடி கூடு பேசினார் கூடு சுயனா கூடு ரூபா கூடு பயனார் கூடு காயா கூடு கப்பட கூடு ரூபார் கூடு மீயா கூடு பிபி கப்பு கார்